வணக்கம் வல்லறிக்க கத்தேரிக்க கூட்டு ரவத்தை தப்பாடிச்சு போராட்டத்தில் பாராட்டு.